நப்போயில் வைத்த முலாமும் பூர்ண வைத்தமிலே அவினாசி காசி கொண்ட பதத்தான்.